பயங்கினாய். அம்பருசி அக்கி குக்கு அசாமலபா ரீனனா ரீனன்னா ஹூ இஸ் ஐ கம் டு திஸ் ரீனனா பேஜானு பேஜானு பேஜானு பேபி அவோ பியாரா மாவு சாசுமா யாசவுல லாட்டி மாயா.